ஹர்த்தாம் பரம பரம பரமேஸ்வரங் பிரோஷிபாலங் சதா சர்வதா சிதுதாதா தயாலங் அச்சேதிய பேதிய நாமங் காமங் சம்பாஹதோ பராஜி சமஸ்தஸ்தாமங் தேராஜோ ரிசாரி சாந்த் ஜலே ஹை தலே ஹை அபீத ஹை அபே ஹை பிரபு ஹை அஜூ ஹை அதேச ஹை அபேச ஹை பஜங் பிரயாத் சாந்த் ஜகாதே பாதே நந்தி ஸ்வரூபே நமோ சர்வமானே சம்பாஹதீந்தானே நவாஹ துவங் நிர்நாதே நவாஹ துவங் பிரவாதே நவாஹ துவங் கஞ்சே நவாஹ துவங் பஞ்சே நவாஹ துவங் காலே நவாஹ துவங் அபாலே நமோ சர்வதேசே நமோ சர்வபேசே நமோ ராஜராஜே நமோ சாஹ சாஹே நமோ மாஹ மாஹே நமோ சாஹ சாஹே நமோ மாஹ மாஹே

பூரன் பரம ரூபநீத முகூர்த்த பூரண பொருக்கிய பாரு சர்வசவரத்தியோ சுயாம் பவு கண் பஞ்சனஹாரு காலஹீன கலா சஞ்சுகத்து அக்கால பொருக்கிய தேச தர்மதாம் சுவ பரம ரஹ